0: தாபிரி இசை சத்தம் ரத ஜத்ரா தௌரம் லாந்தொப்பிக்கிப ஆல் மணிப்பூர் மியூசிக் அசோசியேஷன் அயிப அதிகாரி மயும் ராமேஸ்வர் சர்மா
1: அகாஷ்வாணி இம்பால்கி நஹாருல்கி கொஞ்சல்த மணிப்புரி நஹா அயிபசிங் இவ வரி மச்சா அமதி லீலா மசாசிங் சந்தோக்சபகி தௌரம் அம தம்ஜகதோரி
2: தௌரம் அசிகிதமக் நஹா அயிபசிங்ன இசாகி வரி மச்சா அமதி லீலா மசாசிங் தாஜில்லக்னப பௌஜெல் பிஜரி
1: ஹிரம் அசிகி தங்காய் ஃபதபசிங்தி
2: அயிப மசாகி சஹி குன்ட்ரா மங்காகி மகா ஒய்கதபனி
1: தாஜில்லலிவ மயேக் அது மிதை மயேக் நத்ரகா ரோமான் மயேக் ஒய்பியாய்
2: நிங்தீன நம்தோக்லப மைதை மயேக்கி ஃபோன் சைஸ்ன தராத்ருக் ஒய்கதபனி அமதி ரோமான் மயக்னா தரானிதோய் ஒய்கதபனி
1: வாரி மசாகி ஒய்ன யாம்த்ரவத லமாய் மரி அதுக லீலா மசாகி ஒய்ன யாம்த்ரவத லமாய் நிபான் ஒய்கதபனி
2: வாரி மச்சா நத்ரக லீலா மச்சா தாஜில்லக்பகி அகக்னப மசிங் லைரோய்
1: இசாகி மிங் ஃபோன் நம்பர் தாஜில்லலிவ குயிகி மகல் ஜோன்ரா நிங்தீன லொய்ன விரக்கதபனி அமதி இசாகி ஆதார் கார்ட் யோஹன் விரக்கதபனி
2: ஐகோய்கி இமெயில் அட்ரஸ் naharogikhonjal@gmail.com நத்ரக வாட்ஸ்அப் நம்பர் 7005489767 da manipuri naha ai basingna thajilaknaba khanganjeri
1: isagi khonjel phambag asigi khuthangda mipum tingna yohlasi lahore si thodang khonjel thokna naharulgi khonjelgi phambagta

அப்பாம் சக்தமது புத்தோரப்புதா மபூய மசாந்தி ஜீவாஹும் புத்தோலே மபூய் மசாந்தி புசவஹும் அதுதி கணா கணானோ அத்தியா அசீவ கொஞ்சின் துதபா